பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.